அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமோ தேவாதி தேவாய சங்க சக்கர கதாபிதே. நமோ நித்யாய சுத்தாய வெங்கடேஷாய தே நமஹ. கோரக்ஷபாலம் குரு சிஷ்ய பாலம் சேஷாஹிமாலம் சசிகண்ட பாலம் காலஸ்ய காலம் ஜித ஜன்மஜாலம் வந்தே ஜடாலம் ஜகதார்ஜனாலம்.